கே அங் ஹவுஸ் நோக்கி ஆஷே, காலம் அப்பெண் நோக்கி ஆஷே, டெடி மாமி நோக்கி ஆஷே, பப்பா மம்மா கியமாஹே, ரைக்குலமி.

0: ಪೋಸ್ಟ್ ಡೆಪೋಸ್ಟ್ ಡೇತ್ರೆ ಹಿಂಗಾದ ಹಿಂಗಾದ ಹೊರೆ ಮಂಜರ್ ಅವಳು ಮೇಡಮ್ ಫೆರ್ನನ್ ಟೀಮ್ಗೆ ಕೊಳು ತೆರಿ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಮಿತಿವಿ ರೆಫ್ರಿಗೆ ಶಾರಾತ್ ಕಬ್ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಗಿ ಮಿಹಾರ್ ಮೇ ಕೊಡ್ಕೊ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಮಿ ಹೇಳಿ ಗೋಲ್ ದಿಮಾಲು ಸೀದಾ ಸಪೋರ್ಟರ್ ಇದ್ಮಾಲ ಬದಗೆನ್ ಏಮ್ ಬೇಗ ಕೂಡ ಒತ್ಕೊಳ್ಕೊ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಗಿ ಮಿತಿವಿ ಮೀಹು ಹಿಂಗಾ ಬಿಂಗಾ ವಾತ ಫೆನೆ ಹೆಮ್ ಬೇಗ ಅವಳೊಂಡು ಹೀವಣೆ ಮುಳಿನ ತಯ್ಯಾರನು ವಾತಿ ಎದ್ಮಾಲ ಸಪೋರ್ಟರ್ ತಿಬ್ಬಿ ಸೀದಾ ಗೋಲ ದಿಮಾಲು ಸಹಾತುಗ ಮೀ ಅರ್ಥ ತಿಬ್ಬಿ ತಿರುಗತಿ ಮೀಹು ಮಚ್ಚ ಅರ ಹುಷಾರತೆ ಕೊಲ್ಲಿ ಬೈ ಸಪೋರ್ಟರ್ ಮಹಾರ ಮಚ್ಚ ಬಸ್ ಅರಾಫಿ ಸಿಡಿ ಬರಿಯ ಸಹರಾಯ ವೀಕುಳ ದೆಕುಣ್ಕೊಳು ಗೋಲ ಪೆನಾಲ್ಟಿ ಜಹಣೆ ಪೆನಾಲ್ಟಿ ಸ್ಪೋಟ್ ಮತಿ ಮಿಹಾರ್ ಬೋಳ ಬಾಬಾಲ ಫೆಬ್ ಬೋಳ ಕಾರಿಗೆ ಸಮೀರು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಗ ಮಿಹಾರ್ಗೋಸ್ ಗೋಲ್ ಎತ್ತರೆ ಬಾದೆ ಅಡ್ಜಸ್ ಸಪೋರ್ಟರು ಮಿತಾಂಗ ಹಿಂಗಾ ಬಿಂಗಾ ವಾತಿಕ ಮಾಡೋಣ ಲಫಾ ಕೊರವೇನೆ ಪೆನಾಲ್ಟಿ ನುಜಹ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಆಗ ರೆಫ್ರಿ ಬಹುಣ್ಣವಿ ಮಿಹಾರ್ ಅಳ್ಮಣ್ಣ ಎತ್ತನುಗ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕಂತ ಬದಲಾಟ ಬೇಫಳು ದಂಡುಗ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಬದಲಾಟ ಬೇಫಳು ಪ್ರಥಮ ಪೆನಾಲ್ಟಿ ಜಿಹಮಟ್ಟಕ ಮೆದಣೆ ನೂವ ನಂಬರ್ ಈಲಾಂಡ್ ಮಾಜಿಯಾಗ ನೂವ ನಂಬರ್ ಈಲಾಂಡ್ ಬೋಳ ಕ್ಯಾರಿ ಮಿಹಾರ್ ಕೋಸ್ ಮಾಡು ಕೊಲ್ದಣಿ ಬೋಳ್ನಗ ಕೊಡಕು ಅಮ್ರಾದ ಕ್ಯಾರಿ ಪೆನಾಲ್ಟಿ ಸ್ಪೋಟ್ಗೆ ಬಾಳ ಫಹತ ಜಹಿಲ ಡಿ ಏರಿಯಾ ಎತ್ತರೆ ಬಾಕ ಗೊತ್ತಕ ಫಹತ ಜಹಿಲ ಮಾಡ್ಕೊಂಡು ರೋಂಗ್ ಮತೀಗ ಬೇಡಿಯ ರೋಂಗ್ ಮತಿ ಹುರೇಫ ಹುಟ್ಟಿಗೆ ಬಹು ರೆಫ್ರಿ ಕಷ್ಕೊಂಡು ಆಡು ಬಿಂಗ್ ಎದಿಯೈ ಕೊಡಕು ಅರ್ಮಚ ಜಹಿಲ ಕೊಡಕು ಮಾಡ್ಕೊಲ್ಲ ಕ್ಯಾರಿ ಹುರಿ ಫೋಣ ಅಲ್ಲಿ ಬೋಳ ಸೀದಾ ಗೋಲುಗೆ ತೆರೆಯ ಇರುಮತಿ ಖಣ ಫೋಣ ಅಲ್ಲಿ ಸಮೀರ ಹರಕಾತಿ ಬಿಸ್ನು ಕೊರವೆ ಮಾಜಿಯಾಗೆ ಪುರತಮ ಗೋಲ್ ಮಿ ಕಾಮಿಯಾಬ್ ಕೊದ್ದೀನಿ ಪೆನಾಲ್ಟಿ ಮಿ ಕಾಮಿಯಾಬ್ ಕೊದ್ದಿ ಈಲಾನ್ ನೀವು ರೇಡಿಯಂಟು ಬೋಳ ಫಣವಾಲ ಮಿದಣ್ಣೆ ನೋ ನಂಬರ್ ಗೋಮೇಜ್ ಫ್ಯಾನ್ ಕೊಟ್ಟಾದ ಪೆನಾಲ್ಟಿ ಸ್ಪೋಟ್ಗೆ ತೆರೆಯಾಗ ಬೋಳ ಬ್ಯಾಂದಾದ ಹುರೆಫೆನ ಬೋಳ ಹಿಫೆಯಾಗೆ ಬಹುರಿ ಕೊಳ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಶರೀಫ್ ಮಿಹಾರ್ ಗೋಲ್ ತೆರೆಯವಾದೆ ಸೀದಾ ಗೋಲ್ಗೆ ಮೇಜ್ ತೆರೆ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಹರ್ಕಾಯ್ ಪುರ ಮುಂದೆ ಗೋಮೇಜ್ ಫಹತ ಜಿಹಿಲ ಹೈಕಫ್ ಯೋಳ ಫಹತ ಜಿಹಿಲ ಫಹತ ಬಯಾಲ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಲ್ದೆ ಅವ್ರಿ ಹುರೆ ಫೋಣ ವಾಲ್ದಿ ಬೋಳ ಎದಿಯ ಗೊತ್ತಾಗ ಸಾಮ ಇರುಮತಿ ಫರಾತ್ಗೆ ಖಾನ ನೀವು ರೆಡಿ ಎಂಟುಗೆ ಗೋಲ್ ಮಿ ಕಾಮಿಯಾಬ್ ಕೊದ್ದೀನಿ ಹಮ್ಮ ನೋ ನಂಬರ್ ಗೋಮೇಜ್ ಮಾಜಿಯಾ ಪೆನಾಲ್ಟಿ ದೇವಣ ಪೆನಾಲ್ಟಿ ಜಿ ಮಟ್ಟಕ ಮಾಜಿಯಾ ಮೆದಣೆ ದಿಹ ನಂಬರ್ ಐಹಮ್ ಮಾಜಿಯಾ ದಿಹ ನಂಬರ್ ಐಹಮ್ ಬೋಳ ಪೆನಾಲ್ಟಿ ಸ್ಪಾಟ್ ಮತ್ತೆ ಬ್ಯಾಂದಾದ ಕುರಿಯ ಫೋನ್ ವಾಲಂ ಕ್ಯಾರಿ ಹೊರೆ ರೆಫ್ರಿಯ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸಮೀರ್ ಕೊಡಕೊಂಡು ಹಮ ಫುಮಿಲ ಫುಮ ಬಹುರಿ ಗೋಲ್ ಏರಿಯಾಗೆ ಮತ್ತೀಗ ಫೋಣ ವಾದಿ ಬೋಳ ದಂಡೀಗ ಜೀಫ ಗೋಲ್ ತೆರೆಯ ಬದಗೆ ದಂಡೀಗ ಜೀಫ ಹುಳಂಗ ಫರಾತ್ ದಂಡೀಗ ಜೀಫ ಗೋಲ್ ತೆರೆಯ ಬದಗೆ ಮಾಜಿಯಾಗ ದೇವಣ್ಣ ಗೋಲ್ ಮಿ ಕಾಮಿಯಾಬ್ ಕೊದ್ದೀನಿ ಐ ಹಮ್ ದಿಹ ನಂಬರ್ ದಂಡೀಗ ಜೀಫ ಗೋಲ್ ತೆರೆಯ ಬದಗೆ ಕುರಾಣ ಎಬ್ಬಿಸ್ಕೊಮ್ಮೆ ನೋಡೋಣ ಕೀಪರ ಕಾಯಕು ನ್ಯೂ ರೇಡಿಯಂಟು ದೇವಣ ನಾಯ್ ಸತಾರ್ ನಂಬರ್ ಕುಳಂತರಿಯ ಫಣವಾದ ಮೇಲೆ ನಾಯ್ ಮಿಹಾರ್ ಮಿವಣಿ ಪೆನಾಲ್ಟಿ ದಿ ಪೆನಾಲ್ಟಿ ಕಾಮಿಯಂ ಕೊಫ ಮಾಜಿಯ ನ್ಯೂ ರೇಡಿಯಂಟ್ ಎಟ್ ಪೆನಾಲ್ಟಿ ಕಾಮಿಯಂ ಕೊಫಣೆ ದೇವಣ ಪೆನಾಲ್ಟಿ ಜಹಾಂಗೋಸ್ ಸತಾರ್ ನಂಬರ್ ನಾಯ್ ಫಾತರ್ ಹಿಲಾ தங்களை குழங்கு ஃபிராத்த பாகுத்த ஜெயில பாத்ரேன் ஃபுட்வால் எனக்கு மேலே லஃபா கூறேன் ஃபுட்வால் போல சீதா கட ஃபுட்வால் போல மீ ஒன் இஸ் டரைஃப் வரன் ரீச் டைவ் கொப்ப திஃபா கொப்ப வரன் ஹிக்காம கொண்ட டைவ் கொப்ப மாசியாக மீ திஃபா குரும எக்கீக நியூரேடியன்டோக பெனல்டி மிதியை நாக்காம் எவ்வக சத்தார நம்பர் நாயம் பண்ணுவாள் மாதிரியாக திம்மன் பெனல்டி பண்ணுவாள் மட்டக்காம் இதனே அன்னம்பர் ஹைனம் ஹனம்பர் அட்னம்பர் ஹைஷம் ஐசம் அட்னம்பர் ஐசம் பொன்வாதன திம்மன் பெனல்டி பார்த்த ஜெயிலா ஃபொன்வாதி போட சீதா ஹுளங்கு ஃபராத்து கண சீதா ஹுளங்கு ஃபராத்து கண கொம்பசர சமீர் அரக்கே பெஸ்கூர் என்ன மெஸ் போட அத்துவா ஹிசாப கண்ணோந்தியைக்கு மியார் மிவனி மாஜி அத்திம் பெனல்டி காமியாப் கொஃப ஜெஹி நியூரேடியன் மிவனி ஜெஹி பெனல்டி டெபெனல்டி தரேன் எப் பெனல்டி காமியாப் கொஃப நியூரேடியன்ட்டு மி பெனல்டி பண்ணுவா திம்மன பெனல்டி பண்ணுவாத மிவனி சப்பிஸ் நம்பர் மூசா யாமின் மூசா யாமின் பெனல்டி ஸ்போர்ட்டுக்கு போல பேந்தாதா தங்கொலை பகத்த தின்னங் ஹத்தரை பஹை ஹாய் ஹஃபியோட பகத்த ஜெஹிதா குரிய ஜீதா கொத்து மடக்கொல்லா ஃபுல் ஃபனுவாதி போட சீதா கண ஹுளங்கு ஃபராத் கோலுக்கு ஹுளங்கு ஃபராத் கண பதுங்க நியூ ரேடியன்ட்டுக்கு திம்மன பெனல்ட்டிக்கு தெரியும் டெபெனல் டெவன பெனல்ட்டி மீ காமி அப்கு சாபிஸ் நம்பர் யாமின் ஹத்தரன் பெனல்ட்டி ஃபனுவாட் பண்ணக்கா மாசியா நிண்டா குளம் தெரியக்கி அஷார் நம்பர் குமார் நவார் நம்பர் ஐத் நவார் நம்பர் ஐத் ஐத் முகமது ஜவீஸ் ஃபாத ஜஹிலா ஃபோன்வாதி போல சீதா கீப்பர் ஐ கேர் இந்த ஹவுக ஸ்வாதிகன் மாசியாக ஹத்தவரன் பெனல்ட்டி ஐத் மிக காமியாப் கொத்தேன் மியார் பெனல்ட்டியை பதார் மியோத்தி மாசியா ஹதர் பெனல்ட்டி காமியாப் கொஃப நியூ ரேடியன்ட் ஜெஹி திம் பெனல்ட்டி எப் பெனல்ட்டி காமியாப் நுவத்தியே ஹதரோன் பெனல்ட்டி ஃபன் வாதம் பெக் நியூ ரேடியன்ட் மிதனி அஹமது அப்துல்லா லிலி லிலி என்ன அஹமது அப்துல்லா கேரி கொல்சல ஃபோன் வாதி போல சீதா மாக்க பவுடு கம்மே நுபே தடையக்க நைப் குறி ஷரீஃப் என்ன மெஸ் லிதி ஃபோன் வாதி போல காண பாதிக்கங் மிஹார் மிவனி காமியாப் கொஃப ஏய் தேர் நம்பர் தாலி சத்திர நம்பர் மிதனி ஃபோன்வாது மட்டக்க மாசியாக நைஷாம் மிபோல பிமி பெனல்டி காமியா வெஜ்ஜியா மிமெச்சு ஹைஷம் தேர் சாத நம்பர் குளம் தெரியா சாலி சத்திர நம்பர் குளம் தெரியா ஃபோன்வாது போல காமியாப் கொகேங் மீ செர்ச்சி ஷீட் மீ காமியாப் குறி மாசியா ஃபஸ்ட் பெனல்ட்டி காமியாப் கொகே நியூ ரேடியன்ட் ஜெய் பெனல்ட்டி தக்க பேதார் திவன பெனல்ட்டி சதார் நம்பர் ஜெய் பெனல்ட்டி மீ வணி நா காமியாப் விஃபா நியூ ரேடியன்ட்டுக்கு மிஹார் மீ வணி உஃபாஃபாள் குரமுகே வகுத்து உரிஹா கொழுந்தே நியூ ரேடியன்ட் கோச் அது ஒஃபிஷாது மாசியா கொழுந்தே நான் சதாங் கொல்லா தங் பெண்ணனே அது மியாக்கி கூட இருக்கொள்கை தெரேக கூட ரஷ்மியாத்தி மித்தனுக பேபிகெந்தான் அது மிவகுத்து டிஎம்கே குழுந் தெரிங் உஃபாஃபா அழுக்குருமா அக்கீக குறியத்தனி தெங்குண்ணாணி மெடல் தினுமா சேரிட்டி ஷீல்டு தினம் ஆதி ஆகியத்தரும் ஃபேசா சேரிட்டியல்லி ஃபேசா ஹபால் கொத்தினும் சொன்னான் மிகமட்டக்கா மிஹாரு தண்டமதி மிஹார் மிவனி தையார் மமும் மிதனி ஆதி மீ சீசன் ஃபெஷும் கோத்தும் டேவி சேரிட்டி ஷீல்டு திஹா சப்பீஸ் திஹா சதாவிஸ் சீசன் ஃபெஷும் கோத்தும் பதில்குரி நியூ ரேடியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆதி மாசியா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபுர்தமஹா நிமிகந்திய நியூ ரேடியன்ட் தீனங் ஏகெக் நதீஜாக்கும் மொழுவெகின் ஒவெகின் எஹ் நமஸ் திவன் ஹாஃப் நிமிகெங் மிதியை தினே தின எவ்வர் வெகன் பெனல்ட்டி அஹமே கொஸ்கின் பெனல்ட்டிக மாசியா மிவனி ஜெஹி ஃபஸ்ட் பெனல்ட்டி விஸ் காமியாப் கொஃப நியூ ரேடியன்ட்டும் திவன பெனல்ட்டி வணி மிஸ் கொல்லா ஹத்தர் ஃபஸ்ட் ஒன் பெனல்ட்டியை நியூ ரேடியன்ட்டும் ஜஹாக்க நுஜவன் மாசியா மிஹார் மிவனி மி பெனல்ட்டி காமியாப் குருமா எகேக சேரிட்டி ஷீல்டு காமியாப் கொஃப ஆதி மிவகுத்து மி இனாம் தினமுக ரஸ்மியாத தையாரோம கொத்தும் தண்டு தையாரோ மட்டக்க குடும்ப கொத்துக்கொள மிஹாரு நகமோ எகெந்தனி டீம்க குழு தெரிந்த பயாலாயரு மாசியா டீம்க கெப்டனக்கு ஷமோ அலி ஆதே அவன் ஆசோரி பதில் தக்க பயாலாயருக ஈதன் இப்ராஹிம் ஜக்கியக்கு நியூரேடெண்ட குழுனு மிதியாரு வெஜென்சியா குழு குழு தெரிய ஏ கீத்தரும் ஆ பதில் தக்க பயாலாயருக ஒடிய குழு அப்துலோ லூத்வெஸ் மிவனி மாசியா பதில் வைஃப அது ஈகல்ஸ் குழு இப்ராஹிம் மஜதி மிவனி மாசியா குழப்ப ஆது மிஹாருக சீசன் பெருமுக மி மேச்சு மி காமியாப் குறி மாசியா மிஹாரு உஃபாஃபாள் குறுமுக வகுத்து கொழுமிதனி அது மேகுத்த பேதார் அவுமென்ன மொழி ஹெந்துணுசுர வர விசார் துஹே கொத்துக பாஹாவகிந்த நமேஸ் ஹவீர் காகண்டக ஹத்தர்கொடு பேன் பெருகின் அவுமென்ன மீ மாதிய வேமுந்த விசார துணி கொல்லா கொம்பசுரக தேத்தரே தேத்தரே கெரிக்கொளங் ஆ கமுகாபி நமேஸ் வர விக்யம் ரே கொத்துக மீ பெண்ணனி அது மிஹார் மாதிய குழுந்தரின் பப்புரக எத்திரிலாக அழே லமும் மீஹும் ஜோஷா போரீக எக்கம் பாஹாக்குரமும் செம்பியன் கந்திமணிங் எக்கம் பாஹாக்குரம் கெந்தனி சேரிட்டி ஷீல்டு தினமட்டக்க தையாரு குரஞ்சே ஸ்டேஜ் ஆச்சி தையாரு குரமுகே கந்த மிஹாரு தனுமதிக காண்டக ரொஸ்ட் மாதி மாதும் தனுமச்ச காண்டக பன்சஹக ஃபூட் எத்திரேக பாகுத ஸ்டேஜ் தப் அத்ராலோம் மிகந்தனி அது ஏகீக சேரிட்டி ஷீல்டு திஹா சப்பிஸ் திஹா சதாபிஸ் தென் எஃப்எம்கே லோகோ திஃபராத்து ஜஹாஃபாவா போர்டு ரெக்குலாக ஷேடெக் பாகுத மதின் திரிய தங்கொலை அலிகொம் மின்ன காகண்டக அவன லஃபா குரேவே கொத்துக விஹிஃபூட் புலாமினுகே உஸ்மினுக அஃபூட் உருவருண்ண ஸ்டேஜ் மிஹார் பெக்ட்ரோப் எத்த ஐயாரு கொக்கின இத்தனுக பஹெட்டு மட்டக்கா மசேஹ குரோ மிகந்தனி பெக்ட்ரோ குப்பா திமாலும் அம்ம மீ மத் குறிமத்தி ஹுரி ஸ்டேஜ குழுந்தெரின்ன ஆரா மடுக்கொல்லவே கொத்த காகண்டக லஃபா குரவே கொத்துக மீ உஸ்மினுக உண்ணானு எஃபூட் வரும் தென் கேரே காதி ஹாயிச்சு வரும் காதி குட ஹருஃபத்தை காத கொத்த காதி தங்கொல திகுக்கும் இத்தரு ஸ்டேஜ் கொள இவ பாவ மிதா மச்சாரா மடு கொல்லுவே காது கொத்த தையார் வமு மிதனி அது மிரேக மிச்ச பேதாரு திட்டியம் குழும சளமுனா பெனிக மிதியை ஃபஷாகெங் ஆருக வரம் ஹிக்யாம் வர ரீதி குழுமே மிஹாரு மிரே சேரிட்டி ஷீல்டு நெரி மிதா கேரிக பஹட்டா லெஃப்ட் ஸ்டேண்டே மத்திய கேண்ட ஹதர் வரக்கு ஃபூட்டு ஸ்டேண்டே மத்திய ஷீல்டு பஹட்டா தா மிஹரி ஆதேமே அவள் மீதண்ணவாதி சேரிட்டி ஷீல்டு ஜஹாதாஃபின் பெக்ட்ரோப் கேகண்டக உஸ்மினுக பார் வரக்கு ஃபூட்டு உண்டானக்கு லஃபா குறைவேணி ஏக கேரிக ஃபுட்பால் அசோசியேஷன் ஆஃப் மோல்டீவ்ஸ் கே லோகோ வர் ரீச் பின்ன கொத்த கழுக்குலாக ஏகண்டக அஃபூட் உஸ்மினுக ஹத்து ரக ஃபூட் ஃபுலா மினுக தி போர்டு திஃபராத்து பட்டாதே ஃபுட்பால் அசோசியேஷன் மோல்டீஸ் ஜஹா மின் சேரிட்டி ஷீல்டு ஜஹா சப்பி சதாவிஸ் மிவகுத் மிஹார் மிவனி தினாம் தினமுக ரஸ்மியாத்த தையார்வம் மிதனி அது அவன் என்ன மது மதுலே கொடுத்துருவியா நியூரேடியன்ட குளமும் கெந்தியா நோ நம்பர் கோமேஸ் நஷ்மெண்டோ மீனேக்கி இண்டியா ஐ லீக் வேஸ்கொள்ளே அது மீ நியூரேடியன்ட குளம் குறி நேன குளமும் உந்தி பங்காள் பசந்திர கிங் தில்லக்க பன்சா சாஸ் ருபியாக ஃபீயக் என்ன ராஜ்ய நியூரேண்ட குளமும் கெந்தாண்ட மாத்திலேபேனே அது மீரே அவன் மாஜியா குளம் தின்ன பேதார் எப்படி உமரே கோத்து மிஃபாக குறவினி தேவி சார் வரகின குளம் தின வர உம்மேதி ஜுவான் குளம் தெரித்தக்கே அவன் மேன ஃபேனி கெந்திய குளம் தெரிங்கே குளம் வெஸ் அவன் மேன மிஃபாக கெந்தியை பஹு ஹாஃபு மீஹும் எருவும் மேக்கீக மாஜியாக குளம் தங்குளை ஜோஷா ஃபோரீக தங்குளை ஃபோரி கதவை கெந்தியாக தான் அவள் மேன ஃபினி கெந்தி அது நீரேடியன்ட் கேஸ் அவள் மேன ஃபினி கெந்தி ஜுவாங்க குளம் தெரிய கொத்துக ஈத்தான் பஸ் பெண்ணு கெந்திய ஏ கீத்தரும் அவள் மேன லூத் அவள் மேன வரப்பாக கொள்ளே குளம் தெரிய கொத்துக பெண்ணு கெந்தியை ஜுவாங்க குளம் தெரிய தெரிய ஐது அவள் மேன பெண்ணு கெந்திய ஜவர ஜுவாங்க குளம் தெரிய தக்க பெண்ணு கெந்தியை மிவகுத் மிவனி மெடல் எழுவுமா ஷீடு தினுமா அதி ஏ கீத்தரும் மெடல் ஹவால் கொத்தின் மட்டக்கா தையாரோ மிந்தா மந்தர் அருண் தெம்மி மி தண்டவாதி மிஹார் மிவனி போர்டு தெபராத் ஃபுட்பால் அசோசியேஷன் மோலிஸ் திரியக கழுக்குலாக போர்டு கேகண்டக்கு அஃபூட்டுக்கு உஸ்மினுக்கு போர்டு ஹத்தர் ஃபுட் ஃபுலாமினுக்கு கேகண்டக்கு மதிங் ஹைக்கஞ்சி தூக்கல்லாஃப் எஃப்எம் கே லோகோ ஜஹாஃப் மின்னணி ஏ லோகோ கேகண்டக்கு பொடுமின பேலார் ஆனால் லஃபாக்குரே திம் ஃபூட் வரும் உண்ணான் ஏக திரீக புது அக்குறும் ஜஹாதாஹ் மீன ஃபுட்பால் அசோசியேஷன் மோடிஸ் மிகுத்த ஜஹாதாஹ் தே போர்டு தெஃபராத்து பஹட்டா மேரி மேத்திரேக பஹட்டாதவர் பெக்ட்ரோப்கு ஜஹாதாஹ் மீன்னே செரிட்டி ஷீல் திஹா சப்பிஸ் ஹத்தாவிஸ் ரக்குலாக ஷேடகா அகேக போர்டு மிஹிரி மதி தங்கொள கத்த ரை கழு ரக்குலேக திரிய கொஸ் தங்கொள லே ரக்குலேக பதல் ஆத்மீக கொத்துதேன் அவளோட ஹீவனி கூட இருக்கொள்கை தெரியக பிணகெந்தான் ஷீட் மிவனி அக்கன் ஷீட் அக்கன பேர் இக்கம் வைத்திர வப்புரு செரிட்டி ஷீட் ஜஹாலா மே செரிட்டி ஷீடு ஷீடு திபே டீம கவெகெந்தானே ஹம கேமஸ் மாசியா ஏக்கிக செக்குஸ் எஃபரா தஹபால் குருவேன் ஏ அகேக எல் திபே ஜமியாய எச்செக் ஹபால் குரும் மிஸ்மிரே மீ ரஸ்மியாத்து தெரேன் குரிய தானக்கம் அழகுணம் அல் மஸ்லீஃபவனே மியார் மிவனி எம் எஃப் ஹோகே தையாரி தகாமே ஆதேஃப் த டீம் குழுவும் தெரியும் பெஞ்சாதி மேலும் அஃபிஷியல் மிஸ் மட்டுக்கொள்ள ஆகிய பத்திரி த டீம் குழுவும் தெரியும் நான் அஃபிஷியலும் எம் ஹோகே பெஞ்சாதி மேலும் மட்டுக்கொள்ள ஆகிய பத்திரி மாசியாக அஃபிஷியல்னா மாசியாக குழுவும் தெரியும் மீரேக மே லிபுன் காமியாபிக உஃபா பால்குரம் நியூரேடியம் குழுவும் தெரியும் பெஞ்சாதி மேலும் கொடுக்கும் மடுக்கொல்ல ஆகிய பத்திரி அஃபிஷியல் மிஸ் வேறுக மடுக்கொல்ல ஆகிய பத்தி தன் மத்தியக அஃபிஷியல் மடுக்கொல்ல ஆகிவி குழுவும் தெரியும் கோண்டிகி ஷீல் ஆகிவி மியார் மிவனி இனாம் தினமும் ரஸ்மியா அத்ஃபிஷ்ம மொழி மெச் நிமிகந்தியர் டெட்டியம் மணி தில்லண்டும் தில்லண்டும் எவ்வரும் எம் பி பெனல்டி ஜெஹி பெனல்டி ஜெஹாக ஜெஹி ஃபஸ்ட் பெனல்டி விஸ் மாசியா மியோனி காமியாப் கொப்ப புருத்தம் பெனல்டி ஜெஹி மாசியா மாசியா ஹுரிஹா பெனல்டி விஸ் மிவனி காமியாப் கொப்ப என்னமே நியூரேடியன்ட்டும் புருத்தம பெனல்டி காமியாப் குரும் திவனே பெனல்டி ஜஹந்திய சதார நம்பர் முகமது நாயிம் பெனல்டி மிஸ் கொல்லு மேக்கேக நியூரேடியன்ட ஹத்தரு வண பெனல்டி ஆமே ஹத்தரு பெனல்டி ஜெர்மனி
1: அதுக்கு கவடா கண்ணவாணி எஃப்எம் ஆக்டிங் ஜெனரல் செக்ரட்டரி அல்ஃபாலில் அஹமத் ஜரீர் ಅದಿ ಎಫ್ ಎಂ ಗೆ ಎಕ್ಸ್ಕಾಮ್ ಎಂಬ ಇಮ್ರಾನ್ ಮೊಹಮ್ಮದ್
0: ಎಫ್ ಎಂ ಗೆ ಸೆಕ್ರೆಟರಿ ಜನರಲ್ ಮಿಹಾರ್ ಮಿರೇಗೆ ಚೀಫ್ ಸ್ಟಾಫ್ ಈಗ ದಂಡ ನಕುಮಡೆ ಅನ್ನುವ ನಕಮಾಧ್ಯಮ ಎಲ್ಲ ಅನುಕ್ರಮಗೆ ಎದ್ದಿ ಮೇರೆಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಸರ್ವೇರ್ ಮೆಹಮಾನಕ್ಕೆ ರಾಜ್ಯ ಕುಳೂರ ಬೆಹೆ ವಜೀರ್ ಅಬ್ದುಲ್ ರಾಫಿ ಎಕ್ಸ್ಕೋ ಮೆಂಬರಕ್ಕೆ ಇಮ್ರಾನ್ ಮೊಹಮ್ಮದ್ ಕುರಿಯ ಗೌಮಿಕ್ ಟೀಮ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಅದಿ ಗೋಲ್ ಕೀಪರ್ ದೆಂಗ್ ಎಫ್ ಎಂಗೆ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ
1: ಜೆರಟಿ ಶೇರ್ಡ್ ಮ್ಯಾಚ್ ಗ ಮ್ಯಾಚ್ ಆಫೀಷಿಯಲ್ ಕಂಪೋನೆಂಟ್ ಆಫೀಷಿಯಲ್ ಅನ್ನ ಎಫ್ ಎಂ ಇನ್ ದ ಮಿಡಲ್ ದೇವಾಣಿ ಎಫ್ ಎಂ ಗೆ ಎಕ್ಸ್ ಕಾ ಮೆಂಬರ್ ಇಮ್ರಾನ್ ಮೊಹಮ್ಮದ್
0: ಆದೆ ಮ್ಯಾಚ್ ಗ
1: ಚೆರಿಟಿ ಶೀಲ್ಡ್ ಮ್ಯಾಚ್ ಗೆ ಮ್ಯಾಚ್ ಆಫೀಷಿಯಲ್ ಕಂಪೋನೆಂಟ್ ಆಫೀಷಿಯಲ್ ಅನ್ನ ಎಫ್ ಎಂ ಇನ್ ದ ಮಿಡಲ್ ರೆಫ್ರಿ ಮೊಹಮ್ಮದ್ ಜಾವಿಸ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ರೆಫ್ರಿ ನ್ಯೂಶಾ
0: ಮೊಹಮ್ಮದ್ ದೇವ ಮಿಡಲ್ ಕೂಡ ರೆಕ್ಕುಲಾಗ ಫೋರ್ಟೆಗ ಬ್ಯಾಂಡ್ ಅಭಿನಂ ಎಸ್ಕೋ ಮೆಂಬರ್
1: ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ರೆಫ್ರಿ ಅಹ್ಮದ್ ಅಬ್ದುಲ್ಲಾ
0: ಮಿರೇಗೆ ರೆಫ್ರಿ ಜಾವಿಸ್ ಮೆಹಬಾಲ್
1: ಆದಂ ಫಜೀಲ್
0: ಹೇಗೆ ತರು ಮಿರೇಗೆ
1: ಮ್ಯಾಚ್ ಕಮಿಷನರ್ ಅಬ್ದುಲ್ ಹಮೀದ್ ಅಬ್ದುಲ್ ಗಫೂರ್ ರೆಫ್ರಿ ಎಸ್ಎಸ್ಆ ಅಹ್ಮದ್ ಅಮೀಸ್
0: ಅಬ್ದುಲ್ ಹಮೀದ್ ಅಬ್ದುಲ್ ಅಹ್ಮದ್ ಅದೇ ಫೋರ್ಥ್ ಆಫೀಷಿಯಲ್ ಆಗುತ್ತೆ ಮತ್ತೆ ಕೊರೆ ಫಜೀಲ್ ಆದಂ ಮಿಹಾರು ಮಿರೆ ಮ್ಯಾಚ್ ಕಮಿಷನರ್ ಅಬ್ದುಲ್ ಹಮೀದ್ ಅಬ್ದುಲ್ ಗಫೂರ್ ರೆಫ್ರಿಂಗ್ ಕಂತ ತಮ್ಮೆಸ್ಕೊಂ ಬೆದಹೆಟ್ಟು ಮಹಾಬಾದ್ ಹೊನ್ನವಿ ಅಮೀಜ್ ಅಹಮದ್ ಮಿ ಫಸ್ಟ್ ಬೇಫ್ ಹೊಣ್ಣ ಮಿಹಾರ್ ಮೇವಾಣಿ ಮಿರೆಗೆ ಮಿ ಮೆಚ್ಚುಗ ರಫ್ಷಲ್ ಕಂಕೊದ್ದೇವಿ ಹಂದಾಣಿ ಮೆಡಲ್ ದೈಫ ಹಂದಾಣಿ ಮೆಡಲ್ ದಿನಮಪ್ಪ ಹುಗ ಫಸ್ ಬೇಫಳ ಮಸ್ ಫೋಟೋ ಏಕ ಮಿಹಾರ್ ನಿಮ್ಮಡು ಕೊಲ್ಲೇವಣಿ ದೇ ರೆಫ್ ತಿನ್ ರೆಫ್ರಿ ಆಣೆ ಹತ ರೆಫ್ರಿನ ಮಡುಕೊಲ್ಲವಣಿ ಎಮ್ಮೆ ಕುರಿಯ ಹತ ರೆಫ್ರಿ ಎಮ್ಮೆ ದೇಕುಣ ಭಾಗದ ಅಡ್ಡು ಆದ ಅಬ್ದುಲ್ ಹಮೀದ್ ಅಬ್ದುಲ್ ಗಫೂರ್ ಮೆದುಗ ಮೆಹುನ್ನವಿ ಕುಳಿವರ ಬೇ ವಜೀರ್
1: ಮಿಮೆಚ್ ಗೆ ಮೊಳುಕುಳು ತೆರಿಯಾಂಗ್ ಇನಾಮ್ ದೇವ್ವಾಣಿ ಮಿಮೆಚ್ ಗೆ ಶರಫ್ ಬೆರೆ ಮೆಹಮಾನ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಯೂತ್ ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ಫಿಟ್ನೆಸ್ ಅಲ್ಫಾಲಿಲ್ ಅಬ್ದುಲ್ಲಾ ರಾಫಿಯು
0: ಆದೆ ಮೆಚುಗ
1: ಮಿಮೆಚ್ ಗೆ ಮೊಳುಕುಳು ತೆರಿಯಾಂಗ್ ವೈಭವಣಿ ಮಾಜಿಯ ಟೀಮ್ ಗೆ ಜೋಜಿ ನಂಬರ್ ನುವೆ ಮೊಹಮ್ಮದ್ ಇದಾನ್ ಇಮ್ರಾನ್
0: ಮಾಜಿಯಾಗೆ ಮೊಳಕುಳು ತೆರಿಯಾಗ ಮಾಜಿಯಾಗೆ ನೂ ನಂಬರ್ ತೆರಿಯ ಪೆನಲ್ಟಿ ಪ್ರಥಮ ಪೆನಲ್ಟಿ ಕಾಮಿ ಹಾಕೋದಿನಿ ಇಲಾನ್ ಇಲಾನ್ ಇಮ್ರಾನ್ ಮೊಹಮ್ಮದ್ ಇಲಾನ್ ಇಮ್ರಾನ್ ಕುಳಿವರ ಬೇಹಬಜೀರುಗೆ ಎಪ್ಪಳೊಮ್ಮೆ ಎಮ್ಮೆ ಮೊಳಕೊಳ್ಳು ತೆರಿಯಾಗಿ ಇನಾಮ್ ಲಿಬಿಗೆ
1: ಚೇಟಿ ಶೇಡ್ ಮೆಚಿ ಮೊಳುವಿ ಟೀಮ್ ಎಫ್ ಎಂ ದೆ ಫ್ಯಾಸಾಗಿ ಇನಾಮ್ ದೇವ್ವಾಣಿ ಮಿಮೆಚ್ ಕೆ ಶರಫರಿ ಮೆಹಮಾನ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಯೂತ್ ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ಫಿಟ್ನೆಸ್ ಅಲ್ಫಾಲಿಲ್ ಅಬ್ದುಲ್ಲಾ ರಾಫಿಯು
0: ಐಬಣ ಎದ್ದಿಯ ಟೀಮ್ ಅದ್ದೆ ಫ್ಯಾಸಾಗಿ ಇನಾಮ್ ಮಿಸ್ ಹವಾಲ್ ಕೊದ್ದೆ ಬಾಣೆ ಕುಳಿವರ ಬೇಹಬಜೀರ್
1: ಚೇಟಿ ಶೇಡ್ ಮೆಚಿ ಮೊಳುವಿ ಟೀಮ್ ಮಾಜಿಯಾ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ರಿಕ್ರಿಯೇಷನ್ ಮಾಜಿಯಾ
0: ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕುಲಬ ಮೆಚುಂ ಮೊಳವೆ ಇನಾಮ್ ನೋಣೆ ಚೆಕ್ ಮೆ ಹಬ್ಬಾಕೊದ್ದೆ ಬಣ ಚರ್ಟಿ ಶೀಡ್ ಹಬ್ಬಾಕ್ ಮಟ್ಟಕ ಇಬ್ರಾಹಿಂ ವಹೀದ್ ಮಾಜಿಯಾಗ್ ಟೀಮ್ಗೆ ಫರಾದು ಮೆದುರುವಿ ಟೀಮ್ಗೆ ಮ್ಯಾನೇಜರ್ ಸಲಾಂ ಕೊಲ್ಮಪ್ಪ
1: ಮಿಮೆಚು ಮೊಳುವಿ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ಫ್ಯಾಸಾಗಿ ಇನಾಮ್ ಬ್ಲೈಂಡ್ ಅಂಡ್ ವಿಶುವಲಿ ಇಂಪೇರ್ಡ್ ಸೊಸೈಟಿ ಆಫ್ ಮೋಡಿಯಮ್ಸ್ ಮಿಮೆಚು ಮೊಳುವಿ ಟೀಮ್ ಮಾಜಿಯಾ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ರಿಕ್ರಿಯೇಷನ್ ಹವಾಲ್ ಕೊಲ್ಲೋ ದೇವ್ವಾಣ
0: ಮಾಜಿಯಾ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಪರಾತು ಚಲ್ಟಿ ಶೀಡ್ ಗೆಮ್ಮೆ ಫ್ಯಾಸ ಹರಿಯ ಕದ್ದಿನ ಮಟ್ಟಕ ශෙක් ලිපිගෙන් මේ දේ මාසියයි
1: ජෙටි ෂියඩ් මැචු මොළු වෙටියේ මං ඒනම් දෙවවානේ මැච්කේ ශරෆ්පෙර මෙහෙවන් මිනිස්ට්‍රි ඔෆ් යුත් එම්පවර්මෙන්ට් ස්පෝර්ට්ස් ඇන්ඩ් ෆිට්නස් අල්ෆල් අබ්දුල්ලා රාෆිය
0: අද මෙඩල් හවල් කරවොම් මෙති මැච්
1: ජෙටි ෂියඩ් මැචු මොළු වෙටියේ මාසියා ස්පෝර්ට්ස් ඇන්ඩ් රික්‍රියේෂන් ක්ලබ්
0: අද මෙහාර මෙවනේ ටීමගේ කුලොන්තරෙන් මෙඩල් හවල් මටක මෙදනේ ආයිසම් නම්බර් 47 මොලේ ටීම්ගේ කුළුන්තරින්න ඔෆිෂල් දුන්න මෙහාරම ගොස් කුළුවරා බෙහෙ වසීරුගේ අපුණු මෙඩල් අල්වම් කෙන්දනේ අද යාකේග FM ගේ එක්ස්කෝම් මෙම්බර් ඉම්රාන් දෙබේපුණු මේ මෙඩල් අල්වම් කෙන්දනේ බයි කුළුන්තරින් ඒ කුළුන්තරින්ගේ කුදින් නොනේ දරි ෆ්ලූ ගෝවැගෙන්කම අරණ දපක බර කුඩ කුදින් ගෝවැගෙන් සපදේ ඒ කුදින් කරුග මේ මෙඩල් දලවල් තම මෙන්නන අතරිට ෂේර් දෙහස 27 විනස් මාදියා ස්පෝර්ට්ස් ලෝගෝ ආදියන කොළග FM ගේ ලෝගෝ ජහවාව ගයගණ්ඩක දෙ ෆූට් වරුග උස් මිනුගේ අප් ෆූට් ෆුලා මිනුගේ බෝඩ ගෙනස් මිහාරු මිහාර් මේ නිනාම් දෙ මුnde ස්ටේජ් ගේ කුරි මතේක බහට්ටා දැ ශීර් දිර්මයකේග මෙතනුග මේ කම්පාහ කරවගෙන දාන මාසියා කොළුන්තරෙන් මිහාර් මෙවනේ කොම් කොළුන්තරිය මෙඩල් ලැබුම පහු ස්ටේජ් එකේ ප්‍රාතුග මඩු කොල්ලාගේ මෙතිබි කොළුන්තරින්න මිහාර් මෙතනේ ඔෆිෂල් ඒගේ ෆෝම් එම් පහතුග මෙහෙරි ටීම් කැප්ටන් සමෝ සමය මතා පහතුග මඩු කොල්ලාගේ එම් පහතුන් දකුළුන්තරේ ගොතු මෙහෙරි සමහ මෙඩල් දෙන්න පහුග දෙන් අල්මන ෆෙනගෙන් දාන ෂීල්ඩ් හවල කර වේත ෂීඩ් හවල් කොද මටක කුලිවර බෙහෙ වසීර් ස්ටේජ් ග මෙබගොත් මඩු කොල්ලාගේ බහුන් නැවි FM ගේ ජෙනරල් සෙක්‍රටරි ෂීල්ඩ් ගෙන්ගොස් පසීරුගේ එපඩයි රෝමයකේග කැප්ටන් ආස් ඒගේ දෙපරාතු නොනය එපරාතු මෙහෙරි වසීර් මෙමන හවල් කොරවන කැප්ටන් ආන හවල් කොරවතම් වෙන හවල් කොදන ඇකේ ගල්මන පෙරගෙන ගිය රංකුලයාගේ හම මේ කරුතාස් සහකු මුල ජබ්ව හම මේ විදාගෙන් තම පෙරගෙන ගිය මාසියාගේ කොළුන්තරෙන් මිහාර උපා මෙහුම් හාසිල් කරන් නොනය මේ අල්මන පෙනක මෙදැන බර පෝරිග අල්මන පෙනක මෙද රංකු දමුල රංකු දැන් මුල මේ හිසාබ ජරයවගෙන් දියත් සිටි කර්තා කොල් තකන් මුල හිසාබ විදාදාගෙන් දියත් කරගෙන විනාස් කෙරටියගේ දෙහා සබ්දු එහා සතා විනාස් කොටක මිහාර දෙක මෙදියයි නිපා නිසහරග සෝරි සීරග විනාස් මාසියා ස්පෝර්ට්ස් ක්ලබ් ආද මේ රස්මියත් නියමයකේක අල්මෙන් දිවිහි රාජ්‍යයේ අඩුගේ ස්ටුඩියෝ මිහා හිසාබන් තිබෙ ෆුන් ගන මේ ගෙනස් දෙන් ලයිව් කරජ නිම්මාදාප අවල් කොල්ලාන මිරේගේ මේ ලයිව් කරජ තිබෙ ෆුන් ගෙනස් දෙන් මොග ටෙක්නිකල් තු එහෙතරිවි අලි වහීද් අද තිබෙ ෆුන් මේ මැච් ගේ කමෙන්ට් ගෙනස් දෙන් මොග වාසිෆ් තිබෙ ෆුන් මේ කච් හෙමුංග දිය කොට ආද මැච් ගේ මේ විනාම් දෙන් මොග හරකට මේ ගෙන් දෙන් අල්මෙන් මොන්ද්‍රමිය එමෙහා බෙ ෆුන් බරන් උපාවරිකම බාජේරිකම ඉදම මිහා හිසාබන් වකවේ දාන අද සෙපහාර හොරිහා බෙ ෆුන් දැන් ලිබේ මහත ෆුර්සතක බදලුම් උම්මේදායක වකිල් ලාඩවහ දනමා අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාත්
2: දැන් මේ අලුගන් මේ ගැනස් තිනි චෙරිටි ෂීල්ඩ් සීසන් රස්මී කොෆෙෂම් ගේ ගොතුම් මාසියා ස්පෝර්ට්ස් ක්ලබ් ආදි නියු රේඩියන්ට් ස්පෝර්ට්ස් ක්ලබ් ආදි උකුරි මෙත්ගේ කුළුන් හිංගමු දිය ගොත ආදි ෂීල්ඩ් හවල් කුරුම් ගේ රස්මියාත් වගුතුම් මේ අරුගඩින් 11 ගඩි 37 මිනිට් 40 ටින් සිකුන්ත් මේ දිවහි රාජ්‍යයේ ගැඩු
3: ඉල්මි නූරුන් හිටන් ආරෝ කරුවා දෙදුනියගේ වාජවරිකම මගු දක්කා දෙ
4: තුළහෙෝ ෆුතුන්තෙරි උපාවිරි දිරුළුමක රාස්තා ෆහිකොත්තේ
3: උම්මීදු ආකොද්දී එකනිවරිකං ෆිලුවාදේ
4: දිවහිරාජ්‍යයගේ අඩු
3: එංහා 47.49 kHz මීඩියම් වේව්
4: 89 MHz FM බෑන්ඩ්

0: அங்காதி உங்க
1: இல்மி நூறும் ஹித்தங் ஆரோ குருவா தெதுனியேகே பாஜ்வெரிக்கமா மகு தக்காதே
2: துளஹேயோ ஃபுதுன் தெரி உஃபாவிர் திருள்மக ராஸ்தா ஃபஹி கொத்தே
1: உம்மீது ஆகொத்தி எகனிவெரிக்கம் ஃபிலுவாதே
2: திவெஹிராஜ்ஜேகே அடு
1: இங்கா சதர்ஸ்தேக சாளிஸ் நுவை கிலோஹார்ட்ஸ் மீடியம் வேவ்
2: அட்டிஹ நுவை மெகஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்